விஸ்வே வெண்டனியுண்ட அதே முக்கியம் பிலுபேதி தலுபேதி வீதிவாகிலியேதி தெளிசிந்து வீணதம் த்ருலுமீட்டி.

விஸ்வரிப்பே நா வெனுவெண்டனியுண்ட. அதே முக்கியம். பிலுபேதி தலுபேதி வீதிவாகிலியேதி. தெளிசிந்து வீண.